0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

0: குரல் வழி இறைமொழி.
1: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும். இன்று நாம் அன்புடைமை எனும் குரல் அதிகாரத்திற்குள் நுழைகிறோம். அன்புடைமையின் முதல் குரலாக இருக்கின்ற 71 குரலை இன்று நாம் எடுத்துக்கொள்வோம். அது அன்பினுடைய மேன்மையை, அன்பு வெளிப்படுத்தப்படுகின்ற முறையை வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என ஒரு பாடல். இந்த குரலிலிருந்து ஒரு பாடலை நாம் அதிகமாக அடிக்கடி பாடியிருக்கிறோம். உன் புகழை பாடுவது என்ற பாடலிலே இந்த வரி வரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், அருமையான ஒரு வரி. ஆக அன்புக்கு அடைக்கின்ற ஒரு தாள் இல்லை, ஒரு தாழ்பால், ஒரு பூட்டு, ஒரு கதவு இல்லை. அதை அடைத்து வைக்க முடியாது, அது வெளிப்படும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்கிற அந்த கேள்வியிலேயே அன்பிற்கு அடைக்கும் தாள் இல்லை. ஏனென்றால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். தன் அன்புக்குரிய ஒருவர் அங்கு ஒரு நிலையில் வாடி வதங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையை அறிந்த உடனேயே அவர் மிக வலிமையான ஒருவராக இருந்து அதை தன் வேறு எந்த வகையிலுமே வெளிப்படுத்தாமல் இருந்தாலும், தன் குரலில் கூட வெளிப்படுத்தாமல் இருந்தாலும், குரலில் தழுதெழுத்த குரல் வந்துவிடும், நடையில் தழுதெழுத்த நடை வந்துவிடும், அப்படி அவற்றிலெல்லாம் கவனமாக இருந்து அவற்றையெல்லாம் தடுத்து மறைப்பதற்கு முயற்சி எடுத்தாலும் கண்ணின் ஒரு ஓரத்தில் வருகிற கண்ணீர் துளி வெளிப்படுத்திவிடும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொருள் இதில் இருக்கிறது. கண்ணீர் எப்பொழுது வரும்? பல நிலைகளில், பல வகைகளில் வரக்கூடும். மிகச்சிறப்பாக 2 வகைகளிலே ஆழமாக வரும். அன்புடையவர் தொடர்பான 2 வகைகளிலே, ஒன்று, நம் அன்புக்குரிய ஒருவர் ஒரு துன்பத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார். திடீரென ஒரு நோய் நொடி, அல்லது ஒரு கடன் தொல்லை, அல்லது ஏதோ ஒரு நெருக்கடி, அல்லது ஏதோ ஒரு இரத்தமும் சதையுமான ஒரு துயர், இவற்றையெல்லாம் கேட்டறிந்த உடனேயே அங்கு கண்ணீர் வருகிறது. அது வெளிப்படுத்திவிடும், இவர் அன்புக்குரியவர், நெருக்கமானவர் என்பதாக நாம் பார்க்கிறோம். லாசர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் உள்ளம் குமுறுகிறார் இயேசு, அன்புக்குரிய லாசர். மார்த்தா மரியா கண்ணீர் விட்டு கதறியவுடன் அங்கு இயேசு கண் கலங்குகிறார், அவர் அழுகிறார், கண்ணீர் வருகிறது. கண்ணீர், இயேசு கண்ணீர் விட்டார் என்ற செய்தி 3 இடங்களில் வருகின்ற அந்த செய்திகளில் ஒன்று இங்கு லாசர் இறந்திருக்கிற செய்தியை கேட்டு பார்த்து என்று நாம் அறிகிறோம். ஆக அன்புக்குரியவர் வேதனை அடைகின்ற பொழுது அங்கு கண்ணீர் வருகிறது. 2வது ஒன்றாக, இந்த கண்ணீர் என்பது மிக நெருக்கமான ஒருவரை நீண்ட நாட்கள் கழித்து சந்திக்கின்ற பொழுது அந்த கண்ணீர் வருகிறது. லூக்கா நற்செய்தியிலே இது சொல்லப்படவில்லை, ஆனால் அது அங்கு நடந்திருக்க கூடும் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கை முறையிலிருந்து அறிகிறோம். எலிசபெத் அம்மாள் ஒரு தேவையில் இருக்கிறார்கள், அன்னை மரியா அதை உணர்ந்து அவர்கள் செல்கிறார்கள், சந்திக்கிறார்கள், ஆற தழுவி கொள்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள், வயிற்றினுள்ளே குழந்தையை துள்ளுகிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். அங்கு கண்ணீரும் வந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆக மிக நெருக்கமான அன்பர் ஒருவரை, உறவினர் ஒருவரை, நண்பர் ஒருவரை சந்திக்கின்ற பொழுது அங்கு கண்ணீர் வருகிறது, நம்மை அறியாமலேயே. இதைத்தான் இந்த குரல் வெளிப்படுத்துகிறது. இன்று நாம் நம்முடைய சொந்தம், நம்முடைய உறவு என்கின்ற இவற்றையெல்லாம் கடந்து இறையாட்சி உறவுக்குள் வர வேண்டும். யார் என் தாய், யார் என் உடன்பிறப்புகள்? இறை தந்தையின் திருவுளத்தை ஏற்று என் சொற்படி நடக்கின்ற ஒவ்வொருவருமே என் தாய், என் உடன்பிறப்புகள். அத்தகைய நிலையில் இந்த உலகத்தில் எவர் துன்புற்றாலும், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வயிற்றுக்கு உணவு இல்லாமல் வெற்றராக இருக்கிறவர்களை பார்த்து நான் பதை பதைத்தேன் என்று வள்ளலார் கூறுவது போன்று, இந்த சமூகத்தில் எவருக்கு ஒரு துன்பம் நேரிட்டாலும் நாம் கண்ணீர் விடுகின்ற அளவுக்கான அன்பை பெருக்கிக் கொள்வோம், உருவாக்கிக் கொள்வோம். அதற்கான உறுதிப்பாட்டை நாம் இன்று எடுத்துக்கொள்வோம். அவர் அன்பராக இருக்கலாம், பகைவராக இருக்கலாம், அயலாராக இருக்கலாம், எவராக இருந்தாலும் சரி, நாம் அவர் மீது அன்பு காட்ட வேண்டியது இந்த குடும்பத்தில் இருக்கிற நமக்கான கடமை என்பதை உணர்ந்து வாழ்வதற்கு முயல்வோம். மீண்டும் ஒரு முறை இன்றைய குரலை நாம் இணைந்து சொல்வோம். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: உலகமெங்கும் வாழும் வானொலி
0: அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இயேசுவின் பெயரால் அன்பு கலந்த ஜபங்களையும் அர்ப்பணமாக்குகிறேன். இன்றைய நாளில் நாம் 24 ஞாயிறை கொண்டாடி அதனுடைய சிந்தனையை கேட்க இருக்கிறோம். இன்றைய நாளில் நாம் கேட்க இருக்கின்ற வாசகங்கள், முதல் வாசகம் சீராக் புத்தகத்திலே இறுதியில் 27:30 28:7 வரைக்கும் வருகிறது. அதை தொடர்ந்து ரோமேருடைய கடிதத்திலிருந்து 14:7-9 இறை வார்த்தைகளை நாம் சந்திக்கின்றோம். மூன்றாவதாக அழகான ஒரு நற்செய்தி, அற்புதமான ஒரு நற்செய்தி 18 மத்தேயு நற்செய்தியில் 21-35 வரையுள்ள ஒரு ஊமையை பற்றிய செய்தியை நாம் சந்திக்கின்றோம். அன்புக்குரியர்களே, மறையுறை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய முன்னுரை கொடுக்க ஆரம்பிக்கிறேன். பூவிலே சிறந்த பூ எது என்று கேட்டால் பிள்ளைகள் அழகாக பதில் சொல்வார்கள், அன்பு என்று சொல்வார்கள். உண்மைதான், பொய்யே இல்லை. எந்த பூவுக்கு மனம் வீசுகின்ற மனம் வீசாத எல்லா பூவிலும் சிறந்த பூ ஒன்று இருக்கிறது என்றால் அது அன்பு. அதற்கு அடுத்தபடியாக நெஞ்சுக்கு நிறைவான ஒரு பூ இருக்கிறது என்றால் மன்னிப்பு. அன்பும் மன்னிப்பும் சகோதரிகள், அன்பு இருந்தால் மன்னிப்போம், அன்பு இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், அன்பு இருந்தால் பாசம் காட்டுவோம், அன்பு இருந்தால் குறைகளை பெரிதாக்க மாட்டோம், அன்பு இருந்தால் நேசம் காட்டி உறவை வளர்த்து கொண்டு பகைமை வெறுத்து அறுத்தறிந்து நாம் நல்வாழ்வு வாழ்வோம். இன்றைய நற்செய்தியும் முதல் வாசகமும் இதைத்தான் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றது. இயேசு ஆண்டவரை பார்த்து சீமோன் பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே, ஒருவன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் அவனை எத்தனை முறை மன்னிப்பது, 7 என்று கேட்கிறார். 7 என்பது இப்ரேய கலாச்சாரத்திலே முழுமையை குறைக்கிறது. 7 கடவுள் உலகை படைத்து ஓய்வெடுத்தார். 7 புனித செயல்பாடுகள் பலவற்றை செய்திருக்கிறார்கள். ஆகவே தான் 7 மன்னிப்பது சரியாகுமா, போதுமா என்று பேதர் கேட்கிறார். அப்பொழுது இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், 7 அல்ல, 70 என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். 70 என்று சொல்லும் போது 7 × 7 = 49 மன்னிச்சா போதுமான்னு நாம குறுக்கு கணக்கு போட முடியாது. மாறாக இயேசுடைய மனநிலை என்னவென்றால், எண்ணற்ற வகையிலே, எண்ண முடியாத வகையிலே நீ மன்னிப்பை காட்டு, மன்னித்துக் கொண்டே இரு, மன்னிப்பது என்பது உன்னுடைய குணமாக இருக்கட்டும் என்று சொல்லி இயேசு 70 என்று சொல்கின்றார். ஆம், அந்த சமயத்தில் தான் இயேசு பேதுருவுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களும் புரிந்து கொள்ளும்படியாய், எல்லா மக்களும் அறிந்து கொள்ளும்படியாய் அழகான ஒரு ஓமை சொல்லுகிறார். ஒரு ஊழியன் ஒருவன் இருக்கிறான், அவன் மிகுந்த கடனை பெற்றிருக்கிறான். கடன் 10,000 தலந்து பெற்று அவன் கடன் கட்ட முடியாதவனாய் தவித்து போயிருக்கிறான். அவனுடைய தலைவர் வந்து உன் கடனை கட்டு என்று சொல்கிறார். அவன் காலில் விழுந்து, ஐயா பொறுத்துக் கொள்ளும், என்னை மன்னித்து விடுங்கள், நான் கடனை எல்லாம் விரைவில் தீர்த்து விடுகிறேன் என்று அவன் சொல்கிறான். இத்தனை வருஷமா கடனை தீக்கல, இனிமேலாம் நீ கடனை தீக்க போற, உன்னை சிறையில் அடைக்கிறேன் பார் என்று அவன் சொன்னான். அவனோ காலில் விழுந்து, ஐயா பொறுத்துக் கொள்ளுங்கள், ஐயா தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள், நான் எப்படியாவது என் பெண் பிள்ளைகளையாவது விற்றாவது நான் கடனை அடைக்கிறேன் என்று சொன்னபோது தலைவன் இறக்கப்பட்டு அவனை மன்னித்து அவனை அனுப்பிவிட்டான். இவன் வெளியே வந்தான், 10,000 தாலந்து கிட்டத்தட்ட 100 அளவுக்கு மன்னிப்பை அவன் பெற்றுக்கொண்டான், இலவசமாய் பெற்றுக்கொண்டான். வெளியே வந்தபோது ஒரு ஊழியக்காரன் அவனை கடந்து போனான். அவனை கழுத்தை பிடித்து, டேய், என்னிடம் 100 கடன் வாங்கினாயே, என்ன ஆயிற்று என்று கேட்டான். அவன், ஐயா பொறுத்துக் கொள்ளுங்கள், ஐயா இன்னும் 1 தந்து விடுகிறேன் என்று சொல்லும் போது அவன் சொன்னான், இத்தனை நாள் கொடுக்கவில்லை, இனிமேல் நீ கொடுக்க போகிறாய், போ ஜெயிலுக்கு என்று சொல்லி சிறை காவலரிடம் ஒப்படைத்து அவனை ஜப்தி செய்வதற்காக இழுத்து சென்றார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட மற்றவர்கள் தலைவனிடம் வந்து சொல்கிறார்கள், ஐயா நீங்கள் 10,000 தலந்தை 100 எடையுள்ள தங்கத்தினுடைய விலைக்கீடான பணத்தை மன்னித்தீர்கள், அவனோ ஒரு 100 பெருமானம் உள்ள காசுக்காக தன் நண்பனை சிறையில் அடைத்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அதை கேட்டவுடன் தலைவன் மிகவும் வருந்தி அந்த ஊழியக்காரனை வர சொல்கிறான். கெட்ட ஊழியனே, நீ என் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாய், நான் மன்னித்தேன் அல்லவா, நீயும் மன்னிக்க வேண்டும் அல்லவா, நான் உன்னை மன்னித்தது போல நீயும் மன்னித்திருக்க வேண்டாமா, உன் கடனை தீர்க்க மட்டும் நீயும் சிறைச்சாலைக்கு போ என்று அவனை சிறைக்கு அனுப்பி வைக்கிறார். ஒரு அழகான கதை, சிறிய கதை, எளிய கதை, ஆனால் இயேசு சொல்கின்ற அற்புதமான பாடத்தை பாருங்கள். இயேசு ஆண்டவன் மன்னியுங்கள், மன்னிக்க பெறுவீர்கள் என்று அவரே போதித்தார். அந்த போதனைக்கு ஏற்ப ஒரு அழகான கதையை சொல்லி நமக்கு விளக்கம் தருகின்றார். நாம் ஒருவர் குற்றங்களை பொறுக்காவிட்டால் விண்ணக தந்தை நம் பாவங்களை மன்னிக்க மாட்டார், அந்த மன்னிக்க மாட்டார். இறைவன் மற்ற சொந்த சகோதரனை, சொந்த சகோதரியை, சொந்த நண்பனை மன்னிக்க உனக்கு திராணி இல்லாவிட்டால் எப்படி உன் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க, உன் குறைகளுக்கு மன்னிப்பு கேட்க இறைவனிடம் உனக்கு தைரியம் பிறக்கும் என்று சொல்லி சீராக் ஆகமம் 37 கேள்வி கேட்கிறது. ஆம் அன்புக்குரியர்களே, பல சமயத்திலே நாம் மன்னிப்பு கொடுப்பவர்களாகவும் மன்னிப்பு கேட்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். 2 நிலைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். மன்னிப்பு கேட்கும் போதே நமக்கு அவமானமாக இருக்கும். கூணி குறுகி போவோம், கூசி போவோம், ஐயோ என்னும் ஈகோ ஆற்றாகிறதே என்று சொல்லி வருத்தப்படுவோம். ஆனால் தவறு என்று உணர்ந்த பிறகு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் போது நாம் மனிதராகிறோம். மனம் உவந்து மன்னிக்கும் போது புனிதராகிறோம். மனிதராகவும் புனிதராகவும் வாழ நம்மைக்கு கற்றுத்தருவது மன்னிப்பு என்கின்ற விலையுயர்ந்த விளிமியம் தான். அந்த விளிமியத்தை தான் கைகொள்ள இயேசு ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகம் அற்புதமான வாசகம். சீராக் நூலானது எபிரேயர்களுடைய இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டது. கிரேக்க கலாச்சாரத்திற்கு ஈடு இணை கொடுக்க முடியாத சமயத்திலே அவர்கள் தங்கள் குடும்ப மற்றும் குலத்தின் சார்ந்த அல்லது அரசு சார்ந்த எல்லா ஞானத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பல்வேறு தலைப்புகளிலே வாழ்வின் நெறிகளை நெறிப்படுத்தி அழகான ஒரு புத்தகத்தை தொகுத்தெடுத்தார்கள். மகனாகிய சீராக் பென் சீராக் என்கின்ற அந்த புத்தகத்தை அற்புதமான புத்தகமாக வைக்கிறார்கள். அந்த புத்தகம் ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறது. வெகுளி சினம் இரண்டும் வெறுப்புக்குரியவை, பாவிகள் தான் இவற்றை பற்றி கொள்கிறார்கள் என்று அழகான ஒரு வார்த்தை வருகிறது. எவ்வளவு அருமையான வாசகம் பாருங்கள். வெகுளி என்பது உள்ளுக்குள்ளாக இருந்து பொங்கி பொங்கி வருகின்ற குணம், சினம் என்பது அடித்து நொறுக்கு என்கின்ற ஆக்ரோஷம். இந்த இரண்டுமே வெறுப்புக்குரியவை, வெறுப்புக்குரியவை. இந்த வெறுப்புக்குரியவற்றை பாவிகள் தான் பற்றிக் கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள். ஆக நாம் கடவுள் முன்பாக நீதிமான்களாக நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றால் சினமும் வெகுளியும் நம்மை விட்டு போக வேண்டும். அந்த ஆற்றாமை, பொறாமை, பழிவாங்கும் குணம், பகைமை, பிரித்தாளுகின்ற தன்மை, வேண்டாம் என்று ஒதுக்குகின்ற தன்மை நம்மிடம் இருக்கவே கூடாது. செத்து போனாலும் போவேன், விட்டு கொடுக்க மாட்டேன் என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயத்திலே மன்னிக்கும் போது நாம் கடவுளாகிறோம், கடவுளை போல ஆகிறோம், கடவுளை போல நாம் மாறுகிறோம். மன்னிப்பது என்பது கடவுளுடைய பணி. நாம் அந்த மன்னிப்புக்கு மனம் வந்து மன்னிக்கும் போது நாம் கடவுளுடைய தன்மையிலே பங்கேற்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் மன்னிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அதே போல பழி வாங்குவது, நீ மன்னித்தால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சீராக்காகமும் 28 சொல்லுகிறது. மன்னித்தால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். நீ மன்னித்தால் உன் சகோதரனை, சகோதரியை, உன் சொந்த மனைவியை, உன் சொந்த கணவனை, உன் பிள்ளைகளை அல்லது சொந்தக்காரர்களை, அக்கம் பக்கத்தாரை அல்லது உனக்கு வேண்டாம் வெறுப்போடு உன்னை நடத்துகிறவர்களை நீ முழுமனதோடு மன்னித்தால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். தார்மேகம் போல சூழ்ந்திருக்கிற பாவ நாட்டங்கள் எல்லாம் அகன்று போகும் என்று சொல்லி அந்த வாசகம் அற்புதமாய் சொல்கிறது. அதே போலவே இன்னும் ஒரு கேள்வியை நண்பாக வைத்து கன்னத்தில் அறைவதை போல ஒரு வார்த்தை வைக்கிறது. உன் சகோதரன் நீ மன்னிக்காத போது உன் பாவம் எப்படி நீ கடவுளிடம் மன்னிப்பாயாக என்று கேட்க முடியும்? If you are not forgiving your brother, how can you ask that God should forgive your sins? இந்த அந்த புத்தகம் அழகாக கேட்கிறது. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். உங்கள் பாவங்களை நீங்கள் மன்னிக்க உங்களுக்கு திராணி இல்லை என்றால் கடவுளிடம் போய் என் பாவங்களை மன்னி என்று எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த சகோதரன் சாட்சி சொல்வானே, அப்பா, தந்தையே, இறைவா, இவர் என் பாவங்களை மன்னிக்கவில்லை, என்னை தண்டித்தார், கொடுமைப்படுத்தினார், சித்திரவதை செய்தார் என்று சொல்லி தடுப்பார். சில சமயத்திலே அறியாது புரியாது சிறிய வயதின் குற்றங்களை நாம் பெரிதுபடுத்தாது நாம் வாழ வேண்டும். சில சமயத்திலே மிகப்பெரிய புனித செயல்களாக நம்மை மாற்றக்கூடியது, பெருந்தன்மையுள்ள மனிதராக மாற்றக்கூடியது மன்னிப்பு என்கின்ற நல்ல உள்ளம். சி இருதயராஜ் என்கின்ற அன்பு தந்தை வேளாங்கண்ணியிலே ரெக்டராக இருக்கிறார். அவரை மாற்றிய மறைவுரையின் ஒரு சிறிய நிகழ்வு என் மனதை வெகுவாக தொட்டது. அந்த மறைவில் அவர் சொன்னார், அவருக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே அன்பான மனைவி, அருமையான கணவன், இரண்டு பிள்ளைகள்.

வாசலிலே காலிங் பெல் ஒலித்தது. கதவை திறந்தார். போய் பார்த்தார். வெளியே 6 ஆண்டுகளுக்கு முன்பாக போன மனைவி பரட்டை தலையோடு, காலில் செருப்பில்லாமல், புழுதி படிந்த பாதங்களோடு, ஒடுங்கிய கண்களோடு, கிழிந்து போன புடவையை கட்டிக்கொண்டு ஒரு மஞ்சள் பையை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இதே நிலவில் நீங்க இருந்தீங்கன்னா என்ன நினைப்பீங்க? வெற்றாவள வெற்றாவள எதுக்குடா இங்க வந்தா? யாரை தேடி வந்தா? சொல்லுவாங்க சொந்தக்காரங்க, சொல்லுவாங்க மாமா மச்சான், சொல்லுவாங்க மாமியார், சொல்லுவாங்க. அவர் அமைதியாய் அந்த பெண்ணை பார்த்தார். பார்த்துவிட்டு நடந்த உண்மை நிகழ்ச்சி இது. அவர் சொன்னார், உள்ள போம்மா, பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருமா என்று சொன்னார். அந்த இடத்தில் அவர் மகானாய் மாறினார், ஒரு புனிதராய் மாறினார். சில சமயத்தில் அன்றாட வாழ்க்கையின் சின்ன சின்ன தவறுகளை மிக மிக மிகைப்படுத்தி பெரிதாக்கி ஊதி பெரிதாக்கி அடுத்தவரை அவமானத்திற்கும் கேவலத்திற்கும் அவலத்திற்கும் உள்ளாக்குற இந்த உலகத்திலே அந்த மனிதருடைய நற்பண்பை பாருங்கள். எவ்வளவு பட்ட பரந்த உள்ளம், நொடி பொழுதில் முடிவெடுத்து நொடி பொழுதில் மன்னித்து உள்ளே வர சொன்ன அந்த பரந்த உள்ளம் தான் தெய்வீகம் வாழும் இல்லம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் பைபிள் சொல்கிறது, பழி வாங்குவது எனது கடமை, அதை நான் செய்வேன், பதிலுக்கு நான் செய்வேன், நீ பழி வாங்காதே, நீ பழி வாங்க நினைத்தால் உன் தலை மீது எரித்தளலை குவித்துக் கொள்கிறாய் என்று பேதுரு தன் கடிதத்தில் குறிப்பிட்டு சொல்கின்றார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அன்பிலே வாழ, ஆண்டவருடைய அன்பிலே நினைத்து வாழ வேண்டுமென்றால் மன்னிக்க வேண்டும். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் போது நாம் மனிதராகிறோம். ஏனென்றால் தவறுவது மனித இயல்பு. மனம் உவந்து மன்னிக்கும் போது நாம் புனிதராகிறோம். ஏனென்றால் மன்னிப்பது என்பது கடவுளின் குணம். அந்த குணத்தை நாம் தாங்கும் போது நாம் புனித வாழ்கிறோம் என்று அர்த்தமாகும். நம்மை சுற்றிலும் ஒரு அன்பின் அதிர்வலை, ஒரு நேர்மறையான அதிர்வலை இருப்பதாக உருவாக்கிக் கொள்வோம். அப்போதுதான் மன்னிப்பும் நேசமும் பாசமும் நட்புணர்வும் நம்மை சுற்றி சுற்றி வரும். இல்லை என்றால் பகையாளியாய் கொலையாளியாய் நாம் ஊரிலே சுற்றி கொண்டிருப்போம். அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாய் மன்னிப்பிற்கு, மகத்தான மன்னிப்பிற்கு, மனமுவந்த மன்னிப்பிற்கு நாம் ஆண்டவரிடம் வரம் கேட்போம்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.

0: குரல் வழி இறைமொழி.
1: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளும். இன்று நாம் அன்புடைமை எனும் குரல் அதிகாரத்திற்குள் நுழைகிறோம். அன்புடைமையின் முதல் குரலாக இருக்கின்ற 71 குரலை இன்று நாம் எடுத்துக்கொள்வோம். அது அன்பினுடைய மேன்மையை, அன்பு வெளிப்படுத்தப்படுகின்ற முறையை வெளிப்படுத்துவதாக நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்ற ஒரு பாடல். இந்த குரலிலிருந்து ஒரு பாடலை நாம் அதிகமாக அடிக்கடி பாடியிருக்கிறோம். உன் புகழை பாடுவது என்ற பாடலிலே இந்த வரி வரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், அருமையான ஒரு வரி. ஆக அன்புக்கு அடைக்கின்ற ஒரு தாள் இல்லை, ஒரு தாழ்பால், ஒரு பூட்டு, ஒரு கதவு இல்லை. அதை அடைத்து வைக்க முடியாது, அது வெளிப்படும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்கிற அந்த கேள்வியிலேயே அன்பிற்கு அடைக்கும் தாள் இல்லை. ஏனென்றால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். தன் அன்புக்குரிய ஒருவர் அங்கு ஒரு நிலையில் வாடி வதங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையை அறிந்த உடனேயே அவர் மிக வலிமையான ஒருவராக இருந்து அதை தன் வேறு எந்த வகையிலுமே வெளிப்படுத்தாமல் இருந்தாலும், தன் குரலில் கூட வெளிப்படுத்தாமல் இருந்தாலும், குரலில் தழுதழுத்த குரல் வந்துவிடும், நடையில் தழுதழுத்த நடை வந்துவிடும், அப்படி அவற்றிலெல்லாம் கவனமாக இருந்து அவற்றையெல்லாம் தடுத்து மறைப்பதற்கு முயற்சி எடுத்தாலும் கண்ணின் ஒரு ஓரத்தில் வருகிற கண்ணீர் துளி வெளிப்படுத்திவிடும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொருள் இதில் இருக்கிறது. கண்ணீர் எப்பொழுது வரும்? பல நிலைகளில், பல வகைகளில் வரக்கூடும். மிகச்சிறப்பாக இரண்டு வகைகளிலே ஆழமாக வரும். அன்புடையவர் தொடர்பான இரண்டு வகைகளிலே, ஒன்று, நம் அன்புக்குரிய ஒருவர் ஒரு துன்பத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். திடீரென ஒரு நோய் நொடி, அல்லது ஒரு கடன் தொல்லை, அல்லது ஏதோ ஒரு நெருக்கடி, அல்லது ஏதோ ஒரு இரத்தமும் சதையுமான ஒரு துயர், இவற்றையெல்லாம் கேட்டறிந்த உடனேயே அங்கு கண்ணீர் வருகிறது. அது வெளிப்படுத்திவிடும், இவர் அன்புக்குரியவர், நெருக்கமானவர் என்பதாக நாம் பார்க்கிறோம். லாசர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் உள்ளம் குமுறுகிறார் இயேசு, அன்புக்குரிய லாசர். மார்த்தா மரியா கண்ணீர் விட்டு கதறியவுடன் அங்கு இயேசு கண் கலங்குகிறார், அவர் அழுகிறார், கண்ணீர் வருகிறது. கண்ணீர், இயேசு கண்ணீர் விட்டார் என்ற செய்தி மூன்று இடங்களில் வருகின்ற அந்த செய்திகளில் ஒன்று இங்கு லாசர் இறந்திருக்கிற செய்தியை கேட்டு பார்த்து என்று நாம் அறிகிறோம். ஆக அன்புக்குரியவர் வேதனை அடைகின்ற பொழுது அங்கு கண்ணீர் வருகிறது. இரண்டாவது ஒன்றாக, இந்த கண்ணீர் என்பது மிக நெருக்கமான ஒருவரை நீண்ட நாட்கள் கழித்து சந்திக்கின்ற பொழுது அந்த கண்ணீர் வருகிறது. லூக்கா நற்செய்தியிலே இது சொல்லப்படவில்லை, ஆனால் அது அங்கு நடந்திருக்க கூடும் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கை முறையிலிருந்து அறிகிறோம். எலிசபெத் அம்மாள் ஒரு தேவையில் இருக்கிறார்கள், அன்னை மரியா அதை உணர்ந்து அவர்கள் செல்கிறார்கள், சந்திக்கிறார்கள், ஆற தழுவி கொள்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள், வயிற்றினுடைய குழந்தையை துள்ளுகிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். அங்கு கண்ணீரும் வந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆக மிக நெருக்கமான அன்பர் ஒருவரை, உறவினர் ஒருவரை, நண்பர் ஒருவரை சந்திக்கின்ற பொழுது அங்கு கண்ணீர் வருகிறது, நம்மை அறியாமலேயே. இதைத்தான் இந்த குரல் வெளிப்படுத்துகிறது. இன்று நாம் நம்முடைய சொந்தம், நம்முடைய உறவு என்கின்ற இவற்றையெல்லாம் கடந்து இறையாட்சி உறவுக்குள் வர வேண்டும். யார் என் தாய், யார் என் உடன்பிறப்புகள்? இறை தந்தையின் திருவுளத்தை ஏற்று என் சொற்படி நடக்கின்ற ஒவ்வொருவருமே என் தாய், என் உடன்பிறப்புகள். அத்தகைய நிலையில் இந்த உலகத்தில் எவர் துன்புற்றாலும், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வயிற்றுக்கு உணவு இல்லாமல் வெற்றராக இருக்கிறவர்களை பார்த்து நான் பதை பதைத்தேன் என்று வள்ளலார் கூறுவது போன்று, இந்த சமூகத்தில் எவருக்கு ஒரு துன்பம் நேரிட்டாலும் நாம் கண்ணீர் விடுகின்ற அளவுக்கான அன்பை பெருக்கிக் கொள்வோம், உருவாக்கிக் கொள்வோம். அதற்கான உறுதிப்பாட்டை நாம் இன்று எடுத்துக்கொள்வோம். அவர் அன்பராக இருக்கலாம், பகைவராக இருக்கலாம், அயலாராக இருக்கலாம், எவராக இருந்தாலும் சரி, நாம் அவர் மீது அன்பு காட்ட வேண்டியது இந்த குடும்பத்தில் இருக்கிற நமக்கான கடமை என்பதை உணர்ந்து வாழ்வதற்கு முயல்வோம். மீண்டும் ஒரு முறை இன்றைய குரலை நாம் இணைந்து சொல்வோம். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். இறைவனுக்கு திருவணமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
0: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: உலகமெங்கும் வாழும் வானொலி
0: அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இயேசுவின் பெயரால் அன்பு கலந்த ஜபங்களையும் அர்ப்பணமாக்குகிறேன். இன்றைய நாளில் நாம் 24 ஞாயிறை கொண்டாடி அதனுடைய சிந்தனையை கேட்க இருக்கிறோம். இன்றைய நாளில் நாம் கேட்க இருக்கின்ற வாசகங்கள், முதல் வாசகம் சீராக் புத்தகத்திலே இறுதியில் 27:30 28:7 வரைக்கும் வருகிறது. அதைத் தொடர்ந்து ரோமேருடைய கடிதத்திலிருந்து 14:7-9 இறை வார்த்தைகளை நாம் சந்திக்கின்றோம். மூன்றாவதாக அழகான ஒரு நற்செய்தி, அற்புதமான ஒரு நற்செய்தி 18 மத்தேயு நற்செய்தியில் 21-35 வரையுள்ள ஒரு ஊமையை பற்றிய செய்தியை நாம் சந்திக்கின்றோம். அன்புக்குரியர்களே, மறையுறை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய முன்னுரை கொடுக்க ஆரம்பிக்கிறேன். பூவிலே சிறந்த பூ எது என்று கேட்டால் பிள்ளைகள் அழகாக பதில் சொல்வார்கள், அன்பு என்று சொல்வார்கள். உண்மைதான், பொய்யே இல்லை. எந்த பூவுக்கு மனம் வீசுகின்ற மனம் வீசாத எல்லா பூவிலும் சிறந்த பூ ஒன்று இருக்கிறது என்றால் அது அன்பு. அதற்கு அடுத்தபடியாக நெஞ்சுக்கு நிறைவான ஒரு பூ இருக்கிறது என்றால் மன்னிப்பு. அன்பும் மன்னிப்பும் சகோதரிகள். அன்பு இருந்தால் மன்னிப்போம், அன்பு இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், அன்பு இருந்தால் பாசம் காட்டுவோம், அன்பு இருந்தால் குறைகளை பெரிதாக்க மாட்டோம், அன்பு இருந்தால் நேசம் காட்டி உறவை வளர்த்து கொண்டு பகைமையை வெறுத்து அறுத்தறிந்து நாம் நல்வாழ்வு வாழ்வோம். இன்றைய நற்செய்தியும் முதல் வாசகமும் இதைத்தான் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றது. இயேசு ஆண்டவரை பார்த்து சீமோன் பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே, ஒருவன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் அவனை எத்தனை முறை மன்னிப்பது? 7 என்று கேட்கிறார். 7 இப்ரேய கலாச்சாரத்திலே முழுமையை குறைக்கிறது. 7 கடவுள் உலகை படைத்து ஓய்வெடுத்தார். 7 புனித செயல்பாடுகள் பலவற்றை செய்திருக்கிறார்கள். ஆகவே தான் 7 மன்னிப்பது சரியாகுமா, போதுமா என்று பேதர் கேட்கிறார். அப்பொழுது இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், 7 அல்ல, 70 என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். 70 என்று சொல்லும் போது 7 49 490 மன்னிச்சா போதுமான்னு நாம குறுக்கு கணக்கு போட முடியாது. மாறாக இயேசுடைய மனநிலை என்னவென்றால், எண்ணற்ற வகையிலே, எண்ண முடியாத வகையிலே நீ மன்னிப்பை காட்டு, மன்னித்துக் கொண்டே இரு, மன்னிப்பது என்பது உன்னுடைய குணமாக இருக்கட்டும் என்று சொல்லி இயேசு 70 என்று சொல்கின்றார். ஆம், அந்த சமயத்தில் தான் இயேசு பேதுருவுக்கு மட்டுமல்ல, எல்லா மக்களும் புரிந்து கொள்ளும்படியாய், எல்லா மக்களும் அறிந்து கொள்ளும்படியாய் அழகான ஒரு ஓமை சொல்லுகிறார். ஒரு ஊழியன் ஒருவன் இருக்கிறான், அவன் மிகுந்த கடனை பெற்றிருக்கிறான். கடன் 10,000 தளர்ந்து பெற்று அவன் கடன் கட்ட முடியாதவனாய் தவித்து போயிருக்கிறான். அவனுடைய தலைவர் வந்து உன் கடனை கட்டு என்று சொல்கிறார். அவன் காலில் விழுந்து, ஐயா பொறுத்துக் கொள்ளும், என்னை மன்னித்து விடுங்கள், நான் கடனை எல்லாம் விரைவில் தீர்த்து விடுகிறேன் என்று அவன் சொல்கிறான். இத்தனை வருஷமா கடனை தீக்கல, இனிமேலாம் நீ கடனை தீக்க போற, உன்னை சிறையில் அடைக்கிறேன் பார் என்று அவன் சொன்னான். அவனோ காலில் விழுந்து, ஐயா பொறுத்துக் கொள்ளுங்கள், ஐயா தயவு செய்து மன்னித்து கெட்ட ஊழியனே, நீ என் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாய், நான் மன்னித்தேன் அல்லவா, நீயும் மன்னிக்க வேண்டும் அல்லவா, நான் உன்னை மன்னித்தது போல நீயும் மன்னித்திருக்க வேண்டாமா, உன் கடனை தீர்க்க மட்டும் நீயும் சிறைச்சாலைக்கு போ என்று அவனை சிறைக்கு அனுப்பி வைக்கிறார். ஒரு அழகான கதை, சிறிய கதை, எளிய கதை, ஆனால் இயேசு சொல்கின்ற அற்புதமான பாடத்தை பாருங்கள். இயேசு ஆண்டவன் மன்னியுங்கள், மன்னிக்க பெறுவீர்கள் என்று அவரே போதித்தார். அந்த போதனைக்கு ஏற்ப ஒரு அழகான கதையை சொல்லி நமக்கு விளக்கம் தருகின்றார். நாம் ஒருவர் குற்றங்களை பொறுக்காவிட்டால் விண்ணக தந்தை நம் பாவங்களை மன்னிக்க மாட்டார், அந்த மன்னிக்க மாட்டார். இறைவன் மற்ற சொந்த சகோதரனை, சொந்த சகோதரியை, சொந்த நண்பனை மன்னிக்க உனக்கு திராணி இல்லாவிட்டால் எப்படி உன் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க, உன் குறைகளுக்கு மன்னிப்பு கேட்க இறைவனிடம் உனக்கு தைரியம் பிறக்கும் என்று சொல்லி சீராக் ஆகமம் 37 கேள்வி கேட்கிறது. ஆம் அன்புக்குரியர்களே, பல சமயத்திலே நாம் மன்னிப்பு கொடுப்பவர்களாகவும் மன்னிப்பு கேட்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். 2 நிலைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். மன்னிப்பு கேட்கும் போதே நமக்கு அவமானமாக இருக்கும். கூணி குறுகி போவோம், கூசி போவோம், ஐயோ என்னும் ஈகோ அற்றாகிறதே என்று சொல்லி வருத்தப்படுவோம். ஆனால் தவறு என்று உணர்ந்த பிறகு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் போது நாம் மனிதராகிறோம். மனம் உவந்து மன்னிக்கும் போது புனிதராகிறோம். மனிதராகவும் புனிதராகவும் வாழ நம்மைக்கு கற்றுத்தருவது மன்னிப்பு என்கின்ற விலையுயர்ந்த விளிமியம்தான். அந்த விளிமியத்தை தான் கைகொள்ள இயேசு ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகம் அற்புதமான வாசகம். சீராக் நூலானது எபிரேயர்களுடைய இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டது. கிரேக்க கலாச்சாரத்திற்கு ஈடு இணை கொடுக்க முடியாத சமயத்திலே அவர்கள் தங்கள் குடும்ப மற்றும் குலத்தின் சார்ந்த அல்லது அரசு சார்ந்த எல்லா ஞானத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பல்வேறு தலைப்புகளிலே வாழ்வின் நெறிகளை நெறிப்படுத்தி அழகான ஒரு புத்தகத்தை தொகுத்தெடுத்தார்கள். மகனாகிய சீராக் பென் சீராக் என்கின்ற அந்த புத்தகத்தை அற்புதமான புத்தகமாக வைக்கிறார்கள். அந்த புத்தகம் கீழே ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறது. வெகுளி சினம் இரண்டும் வெறுப்புக்குரியவை, பாவிகள் தான் இவற்றை பற்றிக் கொள்கிறார்கள் என்று அழகான ஒரு வார்த்தை வருகிறது. எவ்வளவு அருமையான வாசகம் பாருங்கள். வெகுளி என்பது உள்ளுக்குள்ளாக இருந்து பொங்கி பொங்கி வருகின்ற குணம், சினம் என்பது அடித்து நொறுக்கு என்கின்ற ஆக்ரோஷம். இந்த இரண்டுமே வெறுப்புக்குரியவை, வெறுப்புக்குரியவை. இந்த வெறுப்புக்குரியவற்றை பாவிகள் தான் பற்றிக் கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள். ஆக நாம் கடவுள் முன்பாக நீதிமான்களாக நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றால் சினமும் வெகுளியும் நம்மை விட்டு போக வேண்டும். அந்த ஆற்றாமை, பொறாமை, பழிவாங்கும் குணம், பகைமை, பிரித்தாளுகின்ற தன்மை, வேண்டாம் என்று ஒதுக்கின்ற தன்மை நம்மிடம் இருக்கவே கூடாது. செத்து போனாலும் போவேன், விட்டு கொடுக்க மாட்டேன் என்று வாழ்கிற வாழ்க்கையே அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில சமயத்திலே மன்னிக்கும் போது நாம் கடவுளாகிறோம், கடவுளை போல ஆகிறோம், கடவுளை போல நாம் மாறுகிறோம். மன்னிப்பது என்பது கடவுளுடைய பணி. நாம் அந்த மன்னிப்புக்கு மனம் வந்து மன்னிக்கும் போது நாம் கடவுளுடைய தன்மையிலே பங்கேற்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் மன்னிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அதே போல பழி வாங்குவது, நீ மன்னித்தால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சீராக்காகமும் 28 அதிகாரம் சொல்லுகிறது. மன்னித்தால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். நீ மன்னித்தால் உன் சகோதரனை, சகோதரியை, உன் சொந்த மனைவியை, உன் சொந்த கணவனை, உன் பிள்ளைகளை, அல்லது சொந்தக்காரர்களை, அக்கம் பக்கத்தாரை, அல்லது உனக்கு வேண்டாம் வெறுப்போடு உன்னை நடத்துகிறவர்களை நீ முழுமனதோடு மன்னித்தால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். தார்மேகம் போல சூழ்ந்திருக்கிற பாவ நாட்டங்கள் எல்லாம் அகன்று போகும் என்று சொல்லி அந்த வாசகம் அற்புதமாய் சொல்கிறது. அதே போலவே இன்னும் ஒரு கேள்வியை நம் முன்பாக வைத்து கன்னத்தில் அறைவதை போல ஒரு வார்த்தை வைக்கிறது. உன் சகோதரன் நீ மன்னிக்காத போது உன் பாவங்கள் எப்படி நீ கடவுளிடம் மன்னிப்பாயாக என்று கேட்க முடியும்? If you are not forgiving your brother, how can you ask that God should forgive your sins? என்று அந்த புத்தகம் அழகாக கேட்கிறது. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். உங்கள் பாவங்களை நீங்கள் மன்னிக்க உங்களுக்கு திராணி இல்லை என்றால் கடவுளிடம் போய் என் பாவங்களை மன்னி என்று எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த சகோதரன் சாட்சி சொல்வானே, அப்பா, தந்தையே, இறைவா, இவர் என் பாவங்களை மன்னிக்கவில்லை, என்னை தண்டித்தார், கொடுமைப்படுத்தினார், சித்திரவதை செய்தார் என்று சொல்லி தடுப்பார். சில சமயத்திலே அறியாது, புரியாது, சிறிய வயதின் குற்றங்களை நாம் பெரிதுபடுத்தாது நாம் வாழ வேண்டும். சில சமயத்திலே மிகப்பெரிய புனித செயல்களாக நம்மை மாற்றக்கூடியது, பெருந்தன்மையுள்ள மனிதராக மாற்றக்கூடியது மன்னிப்பு என்கின்ற நல்ல உள்ளம். சி இருதயராஜ் என்கின்ற அன்பு தந்தை வேளாங்கண்ணியிலே ரெக்டராக இருக்கிறார். அவரை மாற்றிய மறைவுரையின் ஒரு சிறிய நிகழ்வு என் மனதை வெகுவாக தொட்டது. அந்த மறைவுரையில் அவர் சொன்னார், அவருக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே அன்பான மனைவி, அருமையான கணவன், இரண்டு பிள்ளைகள், இரண்டு சின்ன பிள்ளைகள். குடும்பம் நன்றாகத்தான் போய் கொண்டிருந்தது. ஒரு நாள் காலையில் மனைவி பையோடு மாயமாய் மறந்து விட்டாள். எங்கே போனாலோ தெரியவில்லை. அங்கேயும் இங்கேயும் பைத்தியம் பிடித்தவர் போல கணவன் அலைந்தார், திரிந்தார், தேடினார், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணார், எங்கேயுமே கிடைக்கவில்லை. மனைவி வீட்டை விட்டு போய்விட்டதை அறிந்து உடைந்து போனார், நொறுங்கி போனார், செத்து விடலாமா என்று நினைத்தார். ஆனால் தன் பிள்ளைகளுக்காக வாழ வேண்டுமே என்று சொல்லி பிள்ளைகளை வாரி வழித்து எல்லாவற்றையும் செய்தார். ஒரு தாய்க்கு தாயாய், ஒரு தந்தைக்கு தந்தையாய் அந்த பிள்ளைகளுக்கு இருந்தார். ஒரு நாள் சமையல் அறையிலே வெங்காயம் வெட்டி கொண்டிருந்தார். காலை 8 வெளியே வாசலிலே காலிங் பெல் ஒலித்தது. கதவை திறந்தார், போய் பார்த்தார். வெளியே 6 முன்பாக போன மனைவி பரட்டை தலையோடு, காலில் செருப்பில்லாமல், புழுதி படிந்த பாதங்களோடு, ஒடுங்கிய கண்களோடு, கிழிந்து போன புடவை கட்டிக்கொண்டு, ஒரு மஞ்சள் பையை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இதே நிலவில் நீங்க இருந்தீங்கன்னா என்ன நினைப்பீங்க? வெற்றாவள, வெற்றாவள, எதுக்குடா இங்க வந்தா, யாரை தேடி வந்தா? சொல்லுவாங்க சொந்தக்காரங்க, சொல்லுவாங்க மாமா மச்சான், சொல்லுவாங்க மாமியார், சொல்லுவாங்க. அவர் அமைதியாய் அந்த பெண்ணை பார்த்தார். பார்த்துவிட்டு நடந்த உண்மை நிகழ்ச்சி இது. அவர் சொன்னார், உள்ள போம்மா, பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருமா என்று சொன்னார். அந்த இடத்தில் அவர் மகானாய் மாறினார், ஒரு புனிதராய் மாறினார். சில சமயத்தில் அன்றாட வாழ்க்கையின் சின்ன சின்ன தவறுகளை மிக மிக மிகைப்படுத்தி பெரிதாக்கி ஊதி பெரிதாக்கி அடுத்தவரை அவமானத்திற்கும் கேவலத்திற்கும் அவலத்திற்கும் உள்ளாக்குற இந்த உலகத்திலே அந்த மனிதனுடைய நற்பண்பை பாருங்கள். எவ்வளவுப்பட்ட பரந்த உள்ளம், நொடிப்பொழுதில் முடிவெடுத்து நொடிப்பொழுதில் மன்னித்து உள்ளே வர சொன்ன அந்த பரந்த உள்ளம் தான் தெய்வீகம் வாழும் இல்லம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் பைபிள் சொல்கிறது, பழி வாங்குவது எனது கடமை, அதை நான் செய்வேன், பதிலுக்கு நான் செய்வேன், நீ பழி வாங்காதே, நீ பழி வாங்க நினைத்தால் உன் தலைமீது எரித்தளலை குவித்துக் கொள்கிறாய் என்று பேதுரு தன் கடிதத்தில் குறிப்பிட்டு சொல்கின்றார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அன்பிலே வாழ, ஆண்டவருடைய அன்பிலே நினைத்து வாழ வேண்டுமென்றால் மன்னிக்க வேண்டும். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் போது நாம் மனிதராகிறோம். ஏனென்றால் தவறுவது மனித இயல்பு. மனம் முவந்து மன்னிக்கும் போது நாம் புனிதராகிறோம். ஏனென்றால் மன்னிப்பது என்பது கடவுளின் குணம். அந்த குணத்தை நாம் தாங்கும் போது நாம் புனித வாழ் வாழ்கிறோம் என்று அர்த்தமாகும். நம்மை சுற்றிலும் ஒரு அன்பின் அதிர்வலை, ஒரு நேர்மறையான அதிர்வலை இருப்பதாக உருவாக்கிக் கொள்வோம். அப்போதுதான் மன்னிப்பும் நேசமும் பாசமும் நட்புணர்வும் நம்மை சுற்றி சுற்றி வரும். இல்லை என்றால் பகையாளியாய் கொலையாளியாய் நாம் ஊரிலே சுற்றி கொண்டிருப்போம். அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாய் மன்னிப்பிற்கு, மகத்தான மன்னிப்பிற்கு, மனமுவந்த மன்னிப்பிற்கு நாம் ஆண்டவரிடம் வரம் கேட்போம்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: கத்தோலிக்க தேவாலயம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பூசை வேளை மறையுரை ஆற்றிக் கொண்டிருந்தார் பாசத்தோடு பாதிரியார். அன்பே கடவுள், கடவுளே அன்பு, உண்மையே அன்பு, அதுவே உண்மை. மும்முரமாய் பாதிரியார் இப்படி மறையுரைக்க முழுவதுமாய் தூங்கி தூங்கி வழிந்து கொண்டிருந்தனர் பக்தர்கள், சோம்பி கிடந்தனர், மறையுரையை மதிக்கவில்லை. பார்த்தார் பாதிரியார், திடீரென அலறிவிட்டார். பலம் கொண்ட மட்டும் பதறிவிட்டார், ஐயோ தீ, ஆலயல் தீ, அங்கே தீ தீ. அனைவரும் அதிர்ந்து போய் விழித்து எழுந்தனர். எங்கே தீ, எங்கே தீ என்று பரபரப்பாயினர். பரபரப்பை அடக்கியபடியே தொடர்ந்தாராம் அந்த பாதிரியார், அன்பே கடவுள், கடவுளே அன்பு, உண்மையே அன்பு, அதுவே உண்மை என நான் உண்மையை உரைத்து கொண்டிருந்தேன். எல்லோரும் தூங்கி வழிந்தீர்கள், சோம்பி கிடந்தீர்கள், உண்மையற்று உறங்கி கிடந்தீர்கள், மதிக்காமல் கிடந்தீர்கள். ஆனால் நான் தீ தீ என்று பொய்யுரைத்தேன், எல்லோரும் விழித்தெழுந்து விட்டீர்கள், பொய்மைக்கு மதிப்பளித்து விட்டீர்கள், பொய்மையோடு பரபரப்பாகி விட்டீர்கள். சொன்னார், என்ன இது, இப்படியா நீங்கள் உண்மைக்கு தூங்குவீர்கள், பொய்மைக்கு விழித்தெழுவீர்கள்? ஆம், உண்மையை விட பரபரப்பானது பொய். உண்மை சுளீரென அடி கொடுத்து விட்டுவிடும், பொய் அவ்வப்போது கூப்பிட்டு அடிக்கும். அரசியல் உரைக்கு கூடும் கூட்டம் ஆன்மீக உரைக்கு கூடுகிறதில்லை. காரணம், ஆன்மீகத்திற்கு ஜிக்னா காட்ட தெரிகிறதில்லை. அந்த ஆன்மீகமும் ஜிக்னா காட்ட முயலும் போதுதான் அந்த கடவுளே கதிகலங்கி போய் நிற்கின்றார். பளபளப்பான பிரசங்கங்கள் பல நாளைக்கு ஓடாது.
1: வாரம் ஒரு நிகழ்வு.

சர்வதேச ஜனநாயக தினம். சர்வதேச ஜனநாயக தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 தேதி உலகம் முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் மனித குலத்தின் சுதந்திரத்திற்கும் அடிப்படையாக விளங்கும் ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் அடிப்படை விழுமியங்களையும் உலக மக்களிடையே ஆழமாக வலியுறுத்தும் ஒரு சிறப்பு நாளாக இந்நாள் திகழ்கிறது. மக்கள் தங்களின் சுதந்திரத்தையும் உரிமைகளையும் நிலைநாட்ட உதவும் இந்த அமைப்பின் சிறப்பை உணர்ந்து செயலாற்றுவதே ஒரு நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கும் நல்வாழ்விற்கும் மிக சிறந்த தொடக்கமாக அமைகிறது. ஜனநாயகம் என்ற சொல் மக்களின் ஆட்சி என்ற உன்னதமான தத்துவத்தை பொருளாக கொண்டு விளங்குகிறது. இதில் நாட்டின் குடிமக்களாகிய மக்கள் தான் தங்களை ஆட்சி செய்யும் தகுதியான தலைவர்களையும் அரசாங்கத்தையும் தங்களின் வாக்குரிமையின் மூலம் நேரடியாக தேர்ந்தெடுக்கும் முழுமையான அதிகாரத்தை பெற்றுள்ளனர். இத்தகைய மக்கள் ஆட்சியின் மகத்துவத்தின் மதிப்பை உலகம் முழுவதிலும் உணர்த்தும் நோக்கில் கடந்த 2007 ஐக்கிய நாடுகள் சபை செப்டம்பர் 15 தேதியை சர்வதேச ஜனநாயக தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் உலகளாவிய ரீதியில் இந்நாள் மிக விழிப்புணர்வுடன் அனுசரிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அமைதியான சூழல் நிலவுவதற்கும் ஜனநாயகம் மிகவும் அவசியமான ஒன்றாகும். இது குடிமக்களின் அடிப்படை உரிமைகளையும் தனிமனித சுதந்திரத்தையும் எவ்வித அச்சுறுத்தலுமின்றி பாதுகாக்கும் வலுவான அரசனாக செயல்படுகிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் வாழும் மக்கள் தங்களது கருத்துக்களையும் சிந்தனைகளையும் எவ்வித பயமுமின்றி சுதந்திரமாக வெளிப்படுத்தும் உரிமையை பெற்றுள்ளனர். இத்தகைய கருத்து சுதந்திரம்தான் சமூகத்தில் சமத்துவத்தையும் நியாயத்தையும் வெளிப்படத்தன்மையையும் வளர்ப்பதற்கும் பெரிதும் துணை புரிகிறது. சர்வதேச ஜனநாயகம் தினம் என்பது மக்களுக்கான நல்லாட்சியை உருவாக்குவதற்கான மாபெரும் விழிப்புணர்வை உலகெங்கிலும் ஏற்படுத்துகிறது. இது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அரசிற்கும் நாட்டின் சாமானிய மக்களுக்கும் இடையிலான உறவையும் நம்பிக்கையும் பன்மடங்கு வலுப்படுத்த உதவுகிறது. மேலும் ஜனநாயகம் நாட்டில் அனைத்து குடிமக்களுக்கும் சமமான உரிமைகளையும் சட்ட பாதுகாப்பையும் வழங்குகிறது. இனம், மதம், மொழி, ஜாதி அல்லது பாலினம் போன்ற எந்த ஒரு வேறுபாடுகளும் இன்றி அனைவரும் சட்டத்தின் முன் சமமாகவே கருதப்படுகின்றனர். இந்நாள் உலகளாவிய அளவில் ஜனநாயகத்தின் உயிர் நாடியாக விளங்கும் தேர்தல்களின் முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு ஆழமாக நினைவூட்டுகிறது. தகுதியான தலைவர்களை தேர்ந்தெடுக்க மக்கள் தங்களின் பொன்னான வாக்குரிமையை நேர்மையாகவும் பொறுப்புணர்வுடனும் பயன்படுத்துவது ஜனநாயக அமைப்பின் மிக முக்கிய அடிப்படை அம்சமாகும். வாக்குரிமை என்பது வெறும் உரிமை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் புனிதமான கடமையாகும். ஜனநாயகம் இல்லாத ஒரு சமுதாயம் தன் சுதந்திரத்தையும் உரிமைகளையும் இழந்து ஒடுக்குமுறை நிறைந்த ஒன்றாக மாறக்கூடும் என்பதால் ஜனநாயகத்தை பேணி பாதுகாப்பது நம் அனைவரின் தலையாய கடமையாகும். இன்றைய நவீன காலகட்டத்தில் உலகளவில் ஜனநாயக கட்டமைப்பிற்கு பல்வேறு சவால்களும் ஆபத்துகளும் அச்சுறுத்தலாக உருவெடுத்து வருகின்றன. இத்தகைய சவால்களை வெற்றிகரமாக சமாளித்து ஜனநாயகத்தை காப்பாற்ற விழிப்புணர்வுடனும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும். தற்காலத்தில் சமூக ஊடகங்கள் ஜனநாயகத்தை சீராக வழிநடத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. சரியான தகவல்களை உடனுக்குடன் மக்களிடையே பகிர்ந்து அவர்களை சமூக நிகழ்வுகளில் விழிப்புணர்வுடன் பங்கேற்க செய்ய இத்தொழில்நுட்ப தளங்கள் பெரிதும் உதவுகின்றன. உலகெங்கிலும் உள்ள அரசுகள் ஜனநாயக அமைப்பை மேலும் வலுப்படுத்தவும் நல்ல நிர்வாகத்தை உறுதி செய்யவும் பல்வேறு புதிய சட்டங்களையும் சீர்திருத்த திட்டங்களையும் தொடர்ந்து உருவாக்கி வருகின்றன. இவை மக்களினங்களின் உரிமைகளை பாதுகாப்பதுடன் நாட்டின் அமைதியை உறுதி செய்கின்றன. அதே வேளையில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்கள் சிறு வயதிலிருந்தே ஜனநாயகத்தின் உண்மையான மதிப்பையும் தத்துவத்தையும் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். இது அவர்களை எதிர்காலத்தில் சமுதாய பொறுப்புள்ள நேர்மையான நல்ல குடிமக்களாக உருவாக்க பெரிதும் வழிவகுக்கும். சர்வதேச ஜனநாயக தினம் என்பது அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாப்பதன் அவசியத்தையும் உலகிற்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. நாட்டின் கடைகோடி மனிதனுக்கும் சமமான உரிமை
உரிமைகளும் நீதியும் தங்குத்தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதே இதன் முதன்மை இலக்காகும். குறிப்பாக ஜனநாயக அமைப்பில் பெண்களின் பங்கேற்பு மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அரசியலிலும் நாட்டின் முடிவெடுக்கும் முக்கிய பொறுப்புகளிலும் பெண்கள் பெருமளவில் பங்கேற்பது சமூக சமத்துவத்தையும் பாலின நீதியையும் புதிய உயரத்திற்கு உயர்த்துகிறது. ஜனநாயகம் என்பது மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு வலுவான பரஸ்பர நம்பிக்கையையும் பாலத்தையும் உருவாக்குகிறது. இத்தகைய ஆரோக்கியமான உறவுதான் நாட்டில் நீடித்த சமூக அமைதிக்கும் மக்களின் நிம்மதியான வாழ்விற்கும் அடிப்படையாக அமைகிறது. ஒரு சிறந்த ஜனநாயக ஆட்சி நடக்கும் நாட்டில் நிர்வாக ரீதியிலான ஊழல்கள் வெகுவாக குறைந்து அனைத்து துறைகளிலும் வெளிப்படத்தன்மை அதிகரிக்கும். சர்வதேச ஜனநாயக தினம் என்பது உலக நாடுகளுக்கிடையே பரஸ்பர நட்பையும் அமைதியையும் கூட்டு ஒற்றுமையும் வளர்ப்பதற்கும் பெரும் பங்காற்றுகிறது. ஜனநாயக கொள்கையை பின்பற்றும் நாடுகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படும் போது அது உலக அமைதிக்கும் மனித குலத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கிறது. உலக வரைபடத்தில் ஒவ்வொரு தனிமனிதனும் ஜனநாயகத்தின் உண்மையான முக்கியத்துவத்தையும் அதன் அவசியத்தையும் ஆழமாக புரிந்து கொண்டு அதை தன் அன்றாட வாழ்வியலில் பாதுகாத்து வளர்க்க வேண்டியது அவசியம். சர்வதேச ஜனநாயக தினம் என்பது உலகெங்கிலும் மக்கள் ஆட்சியின் உன்னதமான மதிப்பையும் அதன் மகத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டும் ஒரு மிக முக்கியமான புனித நாளாகும். மனித உரிமைகள், கருத்து சுதந்திரம், பாலின சமத்துவம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகியவை நிலைநாட்டப்படும் ஒரு உன்னதமான சமுதாயத்தை உருவாக்கவே ஜனநாயகம் வழிகாட்டுகிறது. எனவே ஜனநாயக அமைப்பை பலப்படுத்தவும் அதை அனைத்து அச்சுறுத்தல்களிலிருந்தும் பாதுகாத்து எதிர்கால தலைமுறையினருக்கு சீராக கையளிக்கவும் நாம் அனைவரும் இந்நாளில் மனதார உறுதியளிப்போம்.

செய்திகள். மன்னிப்பு என்பது வெறுப்பு, பிளவு, வன்முறை ஆகியவற்றை எதிர்கொண்டு அமைதியையும் அன்பையும் வளர்க்கும் ஆற்றல் கொண்டது என்றும், கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். செப்டம்பர் 13 ஞாயிறன்று

0: பிறப்பு மட்டுமே நம்மை விடுதலை செய்து நம் வாழ்வில் மீண்டும் ஒளியை கொண்டு வருகிறது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, வறுமையும் தவறான செயல்களும் நம் வாழ்க்கையை இருளாக்கி எதிர்காலத்தை பற்றிய குழப்பத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் மன்னிப்பு அந்த இருளை நீக்கி நம்பிக்கையை தருகிறது என்று குறிப்பிட்டார். அன்றைய திருவழிபாட்டு வாசக பகுதியான மத்தேயு நற்செய்தி பகுதியை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, திருவிவிலியத்தில் ஏழை என்பது நிறைவை குறிக்கிறது என்றும், கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லைகளை கடந்து அளவின்றி மன்னிக்க அழைக்கப்பட்டுள்ளோம் என்றும் சுட்டிக்காட்டியதுடன் மன்னிப்பு என்பது கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை பண்பு என்றும் எடுத்துரைத்தார்.
1: செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களுக்காக இறைவேண்டல் செய்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள், போர்களால் பாதிக்கப்பட்டுள்ள உலகில் அமைதிக்காக அனைவரும் இறைவேண்டல் செய்யுமாறு நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். செப்டம்பர் 13 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோயில் வளாகத்தில் வழங்கிய மூவேளை செப உரையின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இடம்பெற்ற செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதல்களின் 25 நினைவு நாளை சுட்டிக்காட்டி, அன்று உயிரிழந்தவர்களுக்காகவும் அந்த துயரமான நாட்களின் காயங்களை இன்றும் சுமந்து கொண்டிருப்பவர்களுக்காகவும் எனது இறைவேண்டல்களை மீண்டும் அர்ப்பணிக்கின்றேன் என்று தெரிவித்தார். மேலும், மோதல்களும் வன்முறைகளும் நமது சகோதரர் சகோதரிகளின் பலரை துன்புறுத்தி வரும் இந்நேரத்தில் இறைவன் தனது அமைதியின் கொடையை உலகிற்கு வழங்குமாறு அனைவரும் இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை கேட்டுக்கொண்டார். 25 முன்பு நிகழ்ந்த அந்த துயர சம்பவம் அமைதிக்கான நமது அர்ப்பணிப்பை புதுப்பிக்க நம்மை தூண்டுகிறது என்றும், குறிப்பாக கன்னிமரியாவின் பரிந்துரையை நாடி இறைவேண்டலின் வழியாக முதன்மையாக அமைதிக்காக நாம் உழைக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை அழைப்பு விடுத்தார்.
0: பெனடிக்டின் துறவியர் கிறிஸ்துவில் தங்கள் வேர்களை ஆழமாக பதித்து இறைவேண்டல் மற்றும் ஒன்றிப்பின் சாட்சிகளாக தொடர்ந்து விளங்க வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கேட்டுக்கொண்டார். செப்டம்பர் 12 சனிக்கிழமையன்று கம்யூனியம் இன்டர்நேஷனல் பெனடிக்டினேரியம் அமைப்பின் கருத்தரங்கில் பங்கேற்றவர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை அவர்களின் இறைவேண்டலுக்காகவும் தாழ்மையான அமைதியான இருப்புக்காகவும் தங்கள் வாழ்வை அன்றாடமும் மறைமுகமாகவும் அர்ப்பணித்ததாகவும் நன்றி தெரிவித்தார். 2001 நிறுவப்பட்ட CIB அமைப்பு பெனடிக்டின் குடும்பத்தைச் சேர்ந்த பெரும்பாலும் பெண் துறவர சபைகளை ஒன்றிணைக்கிறது. உலகம் முழுவதும் ஏறத்தாழ 13,000 அருட்சகோதரிகள் புனித பெனடிக்டின் ஒழுங்குமுறையை பின்பற்றி வாழ்கின்றனர். சில ஆண் துறவியர்களும் இதில் பங்கேற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை பெனடிக்டின், குடும்பத்திற்குள் தொடர்ந்து வளர்ந்து வரும் ஒன்றிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக CIB-யின் பணிகள் அமைந்துள்ளன என்று எடுத்துக்காட்டினார். ஒவ்வொருவரின் தனித்துவம் அனைவருக்கும் ஒரு செல்வமாக மாறும் வகையிலான ஆன்மீக ஒன்றிணைந்த பயணம் மிகவும் முக்கியமானது என்று வலியுறுத்திய திருத்தந்தை, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பெனடிக்டின் வாழ்வை சொல்ல முடியாத அன்பின் இனிமையால் விரைவடைந்த இதயம் என்று குறிப்பிட்டதை எடுத்துக்காட்டியதுடன், கிறிஸ்துவில் ஆழமாக வேரூன்றி இருப்பது பெனடிக்டின் சமூகங்கள் நற்செய்தியின் மிகுதியான கனிகளை வழங்க உதவுகிறது என்றும் கூறினார்.
1: செப்டம்பர் 11 வெள்ளியன்று கார்கேவ் ஜிபோரிஜியா மறைமாவட்டத்தின் ஆயர் பாவ்லோ அவர்கள் திருப்பிடத்தில் திருத்தந்தை 14 லியோ அவர்களை சந்தித்து, உக்ரைனை ஆதரிக்கவும் கைதிகளை விடுவிக்கவும் குழந்தைகளை வீடு திரும்பச் செய்யவும் அவர் செய்த இறைவேண்டல் முன்னெடுத்த அக்கறையான முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்தார். திருத்தந்தையுடனான தனிப்பட்ட சந்திப்புகளுக்கு பிறகு வத்திக்கான் செய்தியிடம் பேசிய ஆயர் அவர்கள், இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன என்ற திருத்தந்தையின் உறுதிமொழி பெரும் ஆறுதலையும் வலிமையும் அளிப்பதாக கூறினார். கார்கிவ் பகுதியை போரின் மையப்பகுதி என்று வர்ணித்த ஆயர் அவர்கள், அங்கு தொடர்ந்து நடைபெறும் தாக்குதல்கள், உயிரிழப்புகள், காயங்கள் மற்றும் வீடுகளின் அழிவுகள் குறித்து எடுத்துரைத்தார். பொதுமக்களுக்கு எதிராக இடம்பெறும் இந்த வன்முறை மரண இயந்திரம் போல் செயல்படுவதாகவும், உக்ரைன் மக்களை அளிக்கும் முயற்சியாக இது தோன்றுவதாகவும் திருத்தந்தை ஏற்கனவே குறிப்பிட்டதை நினைவு கூர்ந்து அவர் கவலை தெரிவித்தார். திருத்தந்தை அவர்கள் உக்ரைனுக்கும் குறிப்பாக கார்கிவிற்கும் வருகை புரிய வேண்டும் என்ற தனது அழைப்பை மீண்டும் வலியுறுத்திய ஆயர் அவர்கள், அத்தகைய வருகை ஒற்றுமையின் ஆற்றல் மிக்க அடையாளமாக விளங்கும் என்றும் கூறினார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் ஆயிரம், வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் ஆயிரம்.
2: கத்தோலிக்க தேவாலயம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பூசை வேளை மறையுறை ஆற்றிக் கொண்டிருந்தார் பாசத்தோடு பாதிரியார். அன்பே கடவுள், கடவுளே அன்பு, உண்மையே அன்பு, அதுவே உண்மை. மும்முரமாய் பாதிரியார் இப்படி மறையுரைக்க முழுவதுமாய் தூங்கி தூங்கி வழிந்து கொண்டிருந்தனர் பக்தர்கள், சோம்பி கிடந்தனர், மறையுரையை மதிக்கவில்லை. பார்த்தார் பாதிரியார், திடீரென அலறிவிட்டார். பலம் கொண்ட மட்டும் பதறிவிட்டார், ஐயோ தீ, ஆலயல் தீ, அங்கே தீ, தீ. அனைவரும் அதிர்ந்து போய் விழித்து எழுந்தனர். எங்கே தீ, எங்கே தீ என்று பரபரப்பாயினர். பரபரப்பை அடக்கியபடியே தொடர்ந்தாராம் அந்த பாதிரியார், அன்பே கடவுள், கடவுளே அன்பு, உண்மையே அன்பு, அதுவே உண்மை என நான் உண்மையை உரைத்து கொண்டிருந்தேன். எல்லோரும் தூங்கி வழிந்தீர்கள், சோம்பி கிடந்தீர்கள், உண்மையற்று உறங்கி கிடந்தீர்கள், மதிக்காமல் கிடந்தீர்கள். ஆனால் நான் தீ தீ என்று பொய்யுரைத்தேன், எல்லோரும் விழித்தெழுந்து விட்டீர்கள், பொய்மைக்கு மதிப்பளித்து விட்டீர்கள், பொய்மையோடு பரபரப்பாகி விட்டீர்கள். சொன்னார், என்ன இது, இப்படியா நீங்கள் உண்மைக்கு தூங்குவீர்கள், பொய்மைக்கு விழித்தெழுவீர்கள்? ஆம், உண்மையை விட பரபரப்பானது பொய். உண்மை சுளீரென அடி கொடுத்து விட்டுவிடும், பொய் அவ்வப்போது கூப்பிட்டு அடிக்கும். அரசியல் உரைக்கு கூடும் கூட்டம் ஆன்மீக உரைக்கு கூடுகிறதில்லை. காரணம், ஆன்மீகத்திற்கு ஜிக்னா காட்ட தெரிகிறதில்லை. அந்த ஆன்மீகமும் ஜிக்னா காட்ட முயலும் போதுதான் அந்த கடவுளே கதிகலங்கி போய் நிற்கின்றார். பளபளப்பான பிரசங்கங்கள் பல நாளைக்கு ஓடாது.
1: வாரம் ஒரு நிகழ்வு.

சர்வதேச ஜனநாயக தினம். சர்வதேச ஜனநாயக தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 தேதி உலகம் முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் மனித குலத்தின் சுதந்திரத்திற்கும் அடிப்படையாக விளங்கும் ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் அடிப்படை விழுமியங்களையும் உலக மக்களிடையே ஆழமாக வலியுறுத்தும் ஒரு சிறப்பு நாளாக இந்நாள் திகழ்கிறது. மக்கள் தங்களின் சுதந்திரத்தையும் உரிமைகளையும் நிலைநாட்ட உதவும் இந்த அமைப்பின் சிறப்பை உணர்ந்து செயலாற்றுவதே ஒரு நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கும் நல்வாழ்விற்கும் மிக சிறந்த தொடக்கமாக அமைகிறது. ஜனநாயகம் என்ற சொல் மக்களின் ஆட்சி என்ற உன்னதமான தத்துவத்தை பொருளாக கொண்டு விளங்குகிறது. இதில் நாட்டின் குடிமக்களாகிய மக்கள் தான் தங்களை ஆட்சி செய்யும் தகுதியான தலைவர்களையும் அரசாங்கத்தையும் தங்களின் வாக்குரிமையின் மூலம் நேரடியாக தேர்ந்தெடுக்கும் முழுமையான அதிகாரத்தை பெற்றுள்ளனர். இத்தகைய மக்கள் ஆட்சியின் மகத்துவத்தின் மதிப்பை உலகம் முழுவதிலும் உணர்த்தும் நோக்கில் கடந்த 2007 ஐக்கிய நாடுகள் சபை செப்டம்பர் 15 தேதியை சர்வதேச ஜனநாயக தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் உலகளாவிய ரீதியில் இந்நாள் மிக விழிப்புணர்வுடன் அனுசரிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அமைதியான சூழல் நிலவுவதற்கும் ஜனநாயகம் மிகவும் அவசியமான ஒன்றாகும். இது குடிமக்களின் அடிப்படை உரிமைகளையும் தனிமனித சுதந்திரத்தையும் எவ்வித அச்சுறுத்தலுமின்றி பாதுகாக்கும் வலுவான அரசனாக செயல்படுகிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் வாழும் மக்கள் தங்களது கருத்துக்களையும் சிந்தனைகளையும் எவ்வித பயமுமின்றி சுதந்திரமாக வெளிப்படுத்தும் உரிமையை பெற்றுள்ளனர். இத்தகைய கருத்து சுதந்திரம்தான் சமூகத்தில் சமத்துவத்தையும் நியாயத்தையும் வெளிப்படத்தன்மையையும் வளர்ப்பதற்கும் பெரிதும் துணை புரிகிறது. சர்வதேச ஜனநாயகம் தினம் என்பது மக்களுக்கான நல்லாட்சியை உருவாக்குவதற்கான மாபெரும் விழிப்புணர்வை உலகெங்கிலும் ஏற்படுத்துகிறது. இது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அரசிற்கும் நாட்டின் சாமானிய மக்களுக்கும் இடையிலான உறவையும் நம்பிக்கையும் பன்மடங்கு வலுப்படுத்த உதவுகிறது. மேலும் ஜனநாயகம் நாட்டில் அனைத்து குடிமக்களுக்கும் சமமான உரிமைகளையும் சட்ட பாதுகாப்பையும் வழங்குகிறது. இனம், மதம், மொழி, ஜாதி அல்ல

ஜனநாயகம் இல்லாத ஒரு சமுதாயம் தன் சுதந்திரத்தையும் உரிமைகளையும் இழந்து ஒடுக்குமுறை நிறைந்த ஒன்றாக மாறக்கூடும் என்பதால் ஜனநாயகத்தை பேணி பாதுகாப்பது நம் அனைவரின் தலையாய கடமையாகும். இன்றைய நவீன காலகட்டத்தில் உலகளவில் ஜனநாயக கட்டமைப்பிற்கு பல்வேறு சவால்களும் ஆபத்துகளும் அச்சுறுத்தலாக உருவெடுத்து வருகின்றன. இத்தகைய சவால்களை வெற்றிகரமாக சமாளித்து ஜனநாயகத்தை காப்பாற்ற விழிப்புணர்வுடனும் பொறுப்புடனும் இருக்க வேண்டும். தற்காலத்தில் சமூக ஊடகங்கள் ஜனநாயகத்தை சீராக வழிநடத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. சரியான தகவல்களை உடனுக்குடன் மக்களிடையே பகிர்ந்து அவர்களை சமூக நிகழ்வுகளில் விழிப்புணர்வுடன் பங்கேற்க செய்ய இத்தொழில்நுட்ப தளங்கள் பெரிதும் உதவுகின்றன. உலகெங்கிலும் உள்ள அரசுகள் ஜனநாயக அமைப்பை மேலும் வலுப்படுத்தவும் நல்ல நிர்வாகத்தை உறுதி செய்யவும் பல்வேறு புதிய சட்டங்களையும் சீர்திருத்த திட்டங்களையும் தொடர்ந்து உருவாக்கி வருகின்றன. இவை மக்களினங்களின் உரிமைகளை பாதுகாப்பதுடன் நாட்டின் அமைதியை உறுதி செய்கின்றன. அதே வேளையில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்கள் சிறு வயதிலிருந்தே ஜனநாயகத்தின் உண்மையான மதிப்பையும் தத்துவத்தையும் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். இது அவர்களை எதிர்காலத்தில் சமுதாய பொறுப்புள்ள நேர்மையான நல்ல குடிமக்களாக உருவாக்க பெரிதும் வழிவகுக்கும். சர்வதேச ஜனநாயக தினம் என்பது அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாப்பதன் அவசியத்தையும் உலகிற்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. நாட்டின் கடைகோடி மனிதனுக்கும் சமமான உரிமைகளும் நீதியும் தங்கு தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதே இதன் முதன்மை இலக்காகும். குறிப்பாக ஜனநாயக அமைப்பில் பெண்களின் பங்கேற்பு மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அரசியலிலும் நாட்டின் முடிவெடுக்கும் முக்கிய பொறுப்புகளிலும் பெண்கள் பெருமளவில் பங்கேற்பது சமூக சமத்துவத்தையும் பாலின நீதியையும் புதிய உயரத்திற்கு உயர்த்துகிறது. ஜனநாயகம் என்பது மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு வலுவான பரஸ்பர நம்பிக்கையையும் பாலத்தையும் உருவாக்குகிறது. இத்தகைய ஆரோக்கியமான உறவுதான் நாட்டில் நீடித்த சமூக அமைதிக்கும் மக்களின் நிம்மதியான வாழ்விற்கும் அடிப்படையாக அமைகிறது. ஒரு சிறந்த ஜனநாயக ஆட்சி நடக்கும் நாட்டில் நிர்வாக ரீதியிலான ஊழல்கள் வெகுவாக குறைந்து அனைத்து துறைகளிலும் வெளிப்படத்தன்மை அதிகரிக்கும். சர்வதேச ஜனநாயக தினம் என்பது உலக நாடுகளுக்கிடையே பரஸ்பர நட்பையும் அமைதியையும் கூட்டு ஒற்றுமையும் வளர்ப்பதற்கும் பெரும் பங்காற்றுகிறது. ஜனநாயக கொள்கையை பின்பற்றும் நாடுகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படும் போது அது உலக அமைதிக்கும் மனித குலத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கிறது. உலக வரைபடத்தில் ஒவ்வொரு தனிமனிதனும் ஜனநாயகத்தின் உண்மையான முக்கியத்துவத்தையும் அதன் அவசியத்தையும் ஆழமாக புரிந்து கொண்டு அதை தன் அன்றாட வாழ்வியலில் பாதுகாத்து வளர்க்க வேண்டியது அவசியம். சர்வதேச ஜனநாயக தினம் என்பது உலகெங்கிலும் மக்கள் ஆட்சியின் உன்னதமான மதிப்பையும் அதன் மகத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டும் ஒரு மிக முக்கியமான புனித நாளாகும். மனித உரிமைகள், கருத்து சுதந்திரம், பாலின சமத்துவம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகியவை நிலைநாட்டப்படும் ஒரு உன்னதமான சமுதாயத்தை உருவாக்கவே ஜனநாயகம் வழிகாட்டுகிறது. எனவே ஜனநாயக அமைப்பை பலப்படுத்தவும் அதை அனைத்து அச்சுறுத்தல்களிலிருந்தும் பாதுகாத்து எதிர்கால தலைமுறையினருக்கு சீராக கையளிக்கவும் நாம் அனைவரும் இந்நாளில் மனதார உறுதியளிப்போம்.

0: செய்திகள். மன்னிப்பு என்பது வெறுப்பு, பிளவு, வன்முறை ஆகியவற்றை எதிர்கொண்டு அமைதியையும் அன்பையும் வளர்க்கும் ஆற்றல் கொண்டது என்றும், கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். செப்டம்பர் 13 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெற்ற மூவேளை ஜப உரையின் போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, மன்னிப்பு மனிதர்களுக்கிடையே காணப்படும் வெறுப்பு, மனக்கசப்பு, பிளவு ஆகிய அனைத்தையும் வென்று குணப்படுத்தும் அன்பை வளர்க்கிறது என்று கூறினார். மன்னிப்பு இன்றியமையாதது, அது இல்லாமல் நாம் அமைதியில் வாழ முடியாது என்றும், மோதல்கள், குற்றச்சாட்டுகள், மனக்கசப்புகள் மற்றும் பழிவாங்கும் செயல்கள் விரைவிலோ அல்லது தாமதமாகவோ நம் இதயங்களிலும் மனிதர்களுக்கிடையிலும் தோன்றுகின்றன என்றும் குறிப்பிட்ட திருத்தந்தை, இவை உறவுகளை அழித்து குடும்பங்களை பிரித்து போர்களை தூண்டுகின்றன என்று சுட்டிக்காட்டினார். மன்னிப்பு மட்டுமே நம்மை விடுதலை செய்து நம் வாழ்வில் மீண்டும் ஒளியை கொண்டு வருகிறது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, வறுமையும் தவறான செயல்களும் நம் வாழ்க்கையை இருளாக்கி எதிர்காலத்தை பற்றிய குழப்பத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் மன்னிப்பு அந்த இருளை நீக்கி நம்பிக்கையை தருகிறது என்று குறிப்பிட்டார். அன்றைய திருவழிப்பாட்டு வாசக பகுதியான மத்தேயு நற்செய்தி பகுதியை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, திருவிவிலியத்தில் 7 என்பது நிறைவை குறிக்கிறது என்றும், கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லைகளைக் கடந்து அளவின்றி மன்னிக்க அழைக்கப்பட்டுள்ளோம் என்றும் சுட்டிக்காட்டியதுடன், மன்னிப்பு என்பது கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை பண்பு என்றும் எடுத்துரைத்தார்.
1: செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களுக்காக இறைவேண்டல் செய்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள், போர்களால் பாதிக்கப்பட்டுள்ள உலகில் அமைதிக்காக அனைவரும் இறைவேண்டல் செய்யுமாறு நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். செப்டம்பர் 13 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோயில் வளாகத்தில் வழங்கிய மூவேளை செப உரையின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இடம்பெற்ற செப்டம்பர் 11 பயங்கரவாத தாக்குதல்களின் 25 நினைவு நாளை சுட்டிக்காட்டி, அன்று உயிரிழந்தவர்களுக்காகவும் அந்த துயரமான நாட்களின் காயங்களை இன்றும் சுமந்து கொண்டிருப்பவர்களுக்காகவும் எனது இறைவேண்டல்களை மீண்டும் அர்ப்பணிக்கின்றேன் என்று தெரிவித்தார். மேலும், மோதல்களும் வன்முறைகளும் நமது சகோதரர் சகோதரிகளின் பலரை துன்புறுத்தி வரும் இந்நேரத்தில் இறைவன் தனது அமைதியின் கொடையை உலகிற்கு வழங்குமாறு அனைவரும் இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை கேட்டுக்கொண்டார். 25 முன்பு நிகழ்ந்த அந்த துயர சம்பவம் அமைதிக்கான நமது அர்ப்பணிப்பை புதுப்பிக்க நம்மை தூண்டுகிறது என்றும், குறிப்பாக கன்னிமரியாவின் பரிந்துரையை நாடி இறைவேண்டலின் வழியாக முதன்மையாக அமைதிக்காக நாம் உழைக்க வேண்டும் என்றும் திருத்தந்தை அழைப்பு விடுத்தார்.
0: பெனடிக்டின் துறவியர் கிறிஸ்துவில் தங்கள் வேர்களை ஆழமாக பதித்து இறைவேண்டல் மற்றும் ஒன்றிப்பின் சாட்சிகளாக தொடர்ந்து விளங்க வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கேட்டுக்கொண்டார். செப்டம்பர் 12 சனிக்கிழமை அன்று கம்யூனியம் இன்டர்நேஷனல் பெனடிக்டினேரியம் அமைப்பின் கருத்தரங்கில் பங்கேற்றவர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அவர்களின் இறைவேண்டலுக்காகவும் தாழ்மையான அமைதியான இருப்புக்காகவும் தங்கள் வாழ்வை அன்றாடமும் மறைமுகமாகவும் அர்ப்பணித்ததாகவும் நன்றி தெரிவித்தார். 2001 நிறுவப்பட்ட CIB அமைப்பு பெனடிக்டின் குடும்பத்தைச் சேர்ந்த பெரும்பாலும் பெண் துறவர சபைகளை ஒன்றிணைக்கிறது. உலகம் முழுவதும் ஏறத்தாழ 13,000 அருட்சகோதரிகள் புனித பெனடிக்டின் ஒழுங்குமுறையை பின்பற்றி வாழ்கின்றனர். சில ஆண் துறவியர்களும் இதில் பங்கேற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை பெனடிக்டின், குடும்பத்திற்குள் தொடர்ந்து வளர்ந்து வரும் ஒன்றிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக CIB-யின் பணிகள் அமைந்துள்ளன என்று எடுத்துக்காட்டினார். ஒவ்வொருவரின் தனித்துவம் அனைவருக்கும் ஒரு செல்வமாக மாறும் வகையிலான ஆன்மீக ஒன்றிணைந்த பயணம் மிகவும் முக்கியமானது என்று வலியுறுத்திய திருத்தந்தை, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பெனடிக்டின் வாழ்வை சொல்ல முடியாத அன்பின் இனிமையால் விரைவடைந்த இதயம் என்று குறிப்பிட்டதை எடுத்துக்காட்டியதுடன், கிறிஸ்துவில் ஆழமாக வேரூன்றி இருப்பது பெனடிக்டின் சமூகங்கள் நற்செய்தியின் மிகுதியான கனிகளை வழங்க உதவுகிறது என்றும் கூறினார்.
1: செப்டம்பர் 11 வெள்ளியன்று கார்கேவ் ஜிபோரிஜியா மறைமாவட்டத்தின் ஆயர் பாவ்லோ அவர்கள் திருப்பிடத்தில் திருத்தந்தை 14 லியோ அவர்களை சந்தித்து, உக்ரைனை ஆதரிக்கவும் கைதிகளை விடுவிக்கவும் குழந்தைகளை வீடு திரும்பச் செய்யவும் அவர் செய்த இறைவேண்டல் முன்னெடுத்த அக்கறையான முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்தார். திருத்தந்தையுடனான தனிப்பட்ட சந்திப்புகளுக்கு பிறகு வத்திக்கான் செய்தியிடம் பேசிய ஆயர் அவர்கள், இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன என்ற திருத்தந்தையின் உறுதிமொழி பெரும் ஆறுதலையும் வலிமையும் அளிப்பதாக கூறினார். கார்கிவ் பகுதியை போரின் மையப்பகுதி என்று வர்ணித்த ஆயர் அவர்கள், அங்கு தொடர்ந்து நடைபெறும் தாக்குதல்கள், உயிரிழப்புகள், காயங்கள் மற்றும் வீடுகளின் அழிவுகள் குறித்து எடுத்துரைத்தார். பொதுமக்களுக்கு எதிராக இடம்பெறும் இந்த வன்முறை மரண இயந்திரம் போல் செயல்படுவதாகவும், உக்ரைன் மக்களை அழிக்கும் முயற்சியாக இது தோன்றுவதாகவும் திருத்தந்தை ஏற்கனவே குறிப்பிட்டதை நினைவு கூர்ந்து அவர் கவலை தெரிவித்தார். திருத்தந்தை அவர்கள் உக்ரைனுக்கும் குறிப்பாக கார்கிவிற்கும் வருகை புரிய வேண்டும் என்ற தனது அழைப்பை மீண்டும் வலியுறுத்திய ஆயர் அவர்கள், அத்தகைய வருகை ஒற்றுமையின் ஆற்றல் மிக்க அடையாளமாக விளங்கும் என்றும் கூறினார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.